திமுறா பாக்குற ஒரு தினசா பேசுற கலரா இருக்கேன்னு சீனாமா இந்த ஹெட் வெயிட் ஏனாமா நீ நடையா நடக்குற அந்த கேட் வாக் வேணுமா நீ கேண்டிட் போட்டோக்கு போஸ் கொடுக்குறா

அண்ணனா நான் லோக்கல் லாலடா கொஞ்சம் பார்த்து பேசுடா நீ சீன போடதா உனக்கு நான் தான்